சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திச்ச மூல்யகஃ மூடபாபவினிர்முக்தோ மூகதோஷவிபஞ்சனஃ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஃ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்தப்ரபிநந்தனஃ.

மந்திரராஜஹ சர்வமந்த்ரோத்தமோத்தமஹ முத்ரா புஸ்தக வன்னிநாட விலசத் பாஹும் பிரசன்னானனம் முக்தாஹார விபூஷணம் சசிகலாபாஸ்வத் கபர்தோஜ்வலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயஹ சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணயஹ பில்வமாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அகிராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வச ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வ மாஹாத்யம் அபி சன்முனே சூத உவாச சுணுத்வம் முனயஸ் சர்வே சாவதானதயாதுனா சர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யாயோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசிஃ சுத்தஹ சத்வ்ரதி திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே வஹி மாணவஹ அயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ஸ பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ஜ ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் ஷுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷாணே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஷ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மாணவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு சர்வாசு நண்டோ அதிகிருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ரிஸ்பிபேத் த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ச தஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ருணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதம் யதா கதம் சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தானி யாவந்தி லோகேஷு பிரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தானி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் பிராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிசிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாதஸ்யாத் ச ஏவ புவி பாவனஹம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆறுக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். இந்த இன்ட்ரடக்ஷன் கனகம்மா இஸ் ரிட்டன் ஆன் த பீஸ்ஃபுல் சாலிட்டரி அண்ட் ஷேடி ஸ்லோப் ஆஃப் அருணாச்சலம். இந்த சொல்லன் ஸ்வீட் குவைட்யூட் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் டேபர்னேக்கிள் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாட் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் லார்ட் அருணாச்சலம். The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஊர்ணயோதிஜோவாஜந்ததாதீத விஷ்வோதேவ்யேத்தர்கிதாவித்ரம் ஸ்னகும்சாரஸ்வத்தாரேவாஷைக்காத்தியோத்ரவணம் பரிபோவாலப்பாஹுவாஷா யத்ருஜ

ஜாயத சாயமானோ வேத்யோ அஸ்மாத்யோ நேர்யே சம்பவிஷ்யத் மாத்ருக்ஷம்.

ஸ்ருதந்த இதமன்னம் மனசேஷ கிருதம் தஸ்மாத் ப்ராஹ்மண ஆஹார்யாஹ்ரியேத் ஷாஸ்மிதரி தீணாதி தியாகும் ஹுதம் விரதையோன்யாணைரேவீனம் வியமாயுக்கமத்னேவிரதீதி விரத பிரபுத்யதி வா தீட்சிதவதே அக்னேர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திச்ச மூல்யகஃ மூடபாபவிநிர்முக்தோ மூகதோஷவிபஞ்சனஃ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஃ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்தப்ரபின்னகஃ மூலவாதாதிரோகக்னோ மூலர்க்ஷாரப்த

மந்திரராஜஹ சர்வமந்த்ரோத்தமோத்தமஹ முத்ரா புஸ்தக வன்னிநாட விலசத் பாஹும் பிரசன்னானனம் முக்தாஹார விபூஷணம் சசிகலாபாஸ்வத் கபர்தோஜ்வலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 90. Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயஹ சிவநைவேத்ய பக்ஷண நிர்ணயஹ பில்வமாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அக்ராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வதஹ ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வமாஹாத்யம் அபி சன்முனே சூத உவாச சுணுத்வம் முனயஸ் ஸர்வே சாவதானதயாதுனா ஸர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசிஃ சுத்தஹ சத்வ்ரதி திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யமாப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய பிரசாரோபி பிரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே பவத்யே வஹி மானவஹ நயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ஸ பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாதசம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுதநிருணாம் சிவபக்திரதாத்மனாம் ஷுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவநைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷாணே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹ சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஶ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மானவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ரிஸ்பிபே த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவநைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராமசீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சயத்ரவ்யம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ச தஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ருணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம் சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு பிரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயாத்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிசிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனஹ ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜயேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரஹ சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக் கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத்யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடிகுணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவிருத்தானாம் நிவிருத்தானாம் பேததோ த்விதம் த்விஜாஹ பிரவிருத்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட ப்ரதா புவி பாத்ரே நைவ ப்ரவிருத்தஸ்து சர்வ பூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே வ்ருதக்ருஹே கரபூஜா நிவிருத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவிருத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் க்ருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ஆபசம்ருதிரைராதித்யைஸ்யுர்பர்ஹிராசாத்வேஜ்ய ஹோதர்யஜ
1: ஹோதாயக்ஷதோஜோனவீர்யக்ஞே ஸஹோத்வார இந்த்ராமவர்த்தயன்.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். இந்த இன்ட்ரடக்ஷன் கனகம்மா இஸ் ரிட்டன் ஆன் த பீஸ்ஃபுல் சாலிட்டரி அண்ட் ஷேடி ஸ்லோப் ஆஃப் அருணாச்சலம். இந்த சொல்லன் ஸ்வீட் குவைட்டூட் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் டேபர்னேக்கல் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாட் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் லார்ட் அருணாச்சலம். The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஆத்மானம் பரிஷ்ரயந்தி வை திருஷ்டோல் மந்தலபத்தாட்சோமேனீட்சயந்தீந்திரியாவை பிராச்சீனமாத்ரேந்திரியக்ஸ்யாப்ரஜா யத் பிராச்சீனமாத்ரா பத்னி தீக்ஷயந்தீந்திரியமஸ்யாந்ததாதயோ நிர்வைதீக்ஷிதஸ்ய தீக்ஷிதம் விமே.

பராம் பர்யாவர்த்தத யத்பர்யாவர்த்தத யத்ஞாத்பர்யாவர்த்தத நான்யத்ரதி.

ஆந்திரிஷத்யஹோத்ரகும் பூஜதேயதக்னீசோமீயம் பூர்ணமாதேஹவிராசீத்தமக்னீசோமீயம்

ஸ்வதேவீஸ்வாத்தியந்திரியம்பகாஸ்தீயும் சவனம் தஸ்மா திருத்தீய சவனே விஷ்வகும் ரூபகும் சத்யதே விஷ்வக்ரிஷ்யே ஏதத் ரூபம் சமேஷாம் யஜ்ஞமசுர.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 3, Dashati 9. Thank you.
2: Om Yorada Jalhani Raiyata Rathe Bhiradhikah Vishwasam Dharuta Pratana Nanjeshthan Yavritraha Grene Yata Indra Bhaya Mahe Tatora Abhayankrithi மகவன்.